0: தகவல் இருக்க
1: நல்ல எக்ஸ்னஸ்க ஹெண்டிகன் மன்ன கிரியலக மக்கள்கள் அஜிமர்கள் ஆகர்கள் சைலண்ட் ஆக யூபிச்சி சின்ன சின்ன சாப்பிட்டு கேட்டு ஆ நீ கொஞ்சம் தமக்ஸ் கேட்க தயார் நின்னு போய் கோப்பி சேபி சாங்க சாப்ப சமுக்தி நீ கப்ஸ் போகுஸ் ப ஃபிரிஷ் ப தர்க்கனி நீ மாட்ட தரசும்ஸ் யோன் சங்க யோன் சன்சாரி சிங்கிஸ் சிங்கிஸ் சர்பேஸ் குளியஸ் Искенвес, спасибо Бога, что вы скакали.
0: Юканчика, жакитака, апарканчими, пункта евангелику гонага, мача кунаманта. Por ejemplo, юканчик, миссион васи мияй кунака, юканчика, дефисил ми карка. Юканчика, финешка ми карканчик, нишка, банкири куна, гачу юкуна, чупа юкуна, вичи мусаяч памбакуна, Akan kuna pura lat niko na ako kuna nispa mnyukan sita ko makasa nispa kausar ka kuna mnyukan sita for example ura San Martin mnyukan sita difícil mnyukan sita mnyukan sita may mojay na pak sok biyaki ka mnyukan sita hapito kurgan sita mi San Martin pe chay pe ka mnyukan sita ka tungkwi hinti kuna mi muyuk ta sa aris pa sok baldi aswa I sok leto trago ang mi mnyukan sita ka Моюк та шпака, кожалас па нюкан штака. Кайпе ми, овес па ми канку на кзуксина кангичи, на наобиша куадни гичи ми не шпа нюкан штака. Нерка. Цай васа ка нюка меркани, и нюка овки кунаван, нерканчи. Ну и на нюканчи ванью на какуш, ванью шум ми, пиру кайта овья на така. Манати овья сунце не шпа. Лоча шканчи, демасиато матишка кунаван. И час на ня манати овья фе ми нюкан штака. Chay aswawan, chaguwan, umamanta, kacharispa, lado ispa, kacharispa, kachikona. Chasnami sufrimiento kasi. Kutin, kaisaktami, karnavlora. Karnavlora ka, nyokanchik misi niru kuna boasim rikpif chay piyay kusan ispa. Sawan ta churis kami karka, chay sawan kuna gazo chakaspi kuna manchanakta. Hulus pa, tukulia azaki tam churis kakona. Nyukanchi hasta nyukanchi yaya mamapi mi mana nyukanchi ka kazi nya oita charis kishina mtokurganchi chay e tiempo ka yaya mamas mana reko na chikchu nyukanchi kitaka kankun evangelio kuna parte tokungichi nishpa nyuka persona imataka nyuka yaito nyuka mamita kan chay evangelio kuna parte ri nishpa mzokshishpa kachakpi si mana entero tam nyuka misionero kuna wasip ka uskani mana nyuka yaya nyuka mama nyukata kai wasip chaskik chas nami jakita apskanchi
2: Kuatskata finger kaji marka, niu kuatskan jadi atskata makasan samur kadul kuna samur ka, garotir ta ats na makasan spungku kuna garotir spigir katung kaspiku na tengatul kuna samus pa.
0: Samur ka krikuna ta makas pa, mana rikusan ispa, kau kau selalu kuna samur ka, evangelista mana rikusan ispa, rikusan ispa. Mana krikuna apa mur ka kaya waiku harne waiku makana aku menceni gira terus pa menceni Kangen cisco, saya dah hatung dia, hatung zaki terus pak zaki kerja serta sangat sofris pak Kristo kuskanci, kita itu sama na puka kaila saya lam si papun daftian ganis pak, tasna rimas pak apa dia kakona prisom zaki cisco saya sih na kerja.